ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മ ബ്രെയിനുക്ക് ഒരു ഇൻട്രസ്റ്റിംഗ് ക്വാളിറ്റി ഇരിക്കു. നമ്മ എന്ത് പ്രാക്ടീസ് പണ്ടോമോ അത് റിപ്പീറ്റഡാ പ്രാക്ടീസ് പണ്ണുമ്പോൾ ബ്രെയിനോട് നെറ്റ്വർക്ക്സും അഡാപ്റ്റ് ആകലാം. യോഗ റിസർച്ചിൽ അറ്റൻഷൻ, ഇമോഷണൽ റെഗുലേഷൻ, കോഗ്നിറ്റീവ് കൺട്രോൾ, മൈൻഡ് വാൻഡറിംഗ് മാതിരി ഏരിയാസை ഇൻവെസ്റ്റിഗേറ്റ് പണിയിരിക്കാങ്க. എസ്പെഷ്യലി മൈൻഡ് വാൻഡറിംഗ്, അതായത് നമ്മ ബോഡി ഇങ്ങ ഇരിക്കും, ആ മൈൻഡ് മോർണിംഗ് നടന്നത്, യെസ്റ്റർഡേ சொன்ன ഒരു സെന്റൻസ്, ടുമോറോ என்ன നടക്കുമോ, 5 years back ഒരു മെമ്മറി, എല്ലാ பக்கமும் போயிட்டு இருக்கும். சோ யோகா பிராக்டிஸ்ல அட்டென்ஷனை பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு திரும்ப கொண்டு வரது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். மைண்ட் வாண்டரிங் பண்ணக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்றது இல்ல, மைண்ட் போச்சுன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு ஓகே திரும்பி இங்க வா அப்படின்னு தான் இந்த பிராக்டிஸ் சொல்லு. அண்ட் ரிப்பீட்டட் அட்டென்ஷன் பிராக்டிஸ் பிரெயின்ல சேஞ்சஸோட கனெக்ட் ஆகுதான்னு ரிசர்ச்சர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. எவிடன்ஸ் ப்ராமிசிங்கா இருந்தாலும் டெஃபினட் கன்க்ளூஷனுக்கு இன்னும் ரிசர்ச் தேவை. ஸோ இப்போ யோகானா சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காம இதை பத்தி நிறைய நிறைய விஷயங்கள் நாம ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ பாட்டுக்கு அப்புறம் என்னோட ரிசர்ச்ல நான் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ பாட்டுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. இது அஹல்யா எஃப்எம் அண்ட் இது நம்ம நேரம் அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. யோகா ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிடும் அப்படியெல்லாம் இல்லை. லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். யோகா ப்ராப்ளமை இரேஸ் பண்ணாது, பட் நம்ம ப்ராப்ளமுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு ரிசர்ச் பார்க்குது. 2026 சிஸ்டமேட்டிக் ரிவ்யூவில் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஃபைண்டிங்ஸ் கம்ப்ளீட்லி கன்சிஸ்டண்டாக இல்லை. சில ஸ்டடீஸ் ரிடியூஸ்ட் செல்ஃப் ரிப்போர்ட்டட் ஸ்ட்ரெஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேறு சில ஸ்டடீஸில் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சயின்ஸ் இப்போ யோகா டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ்ஸை க்யூர் பண்ணணும்னு சொல்ல, ஆனால் ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியா இருக்குது. ப்ராப்ளம் வரும்போது இம்மீடியட் ரியாக்ஷனுக்கு பதிலாக ஒரு ப்ரீத், ஒரு பாஸ், ஒரு அவேர்னஸ், சம்டைம்ஸ் அதுவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யோகா மே நாட் சேஞ்ச் தி சிச்சுவேஷன், பட் இட் ஹெல்ப் யூ டு கிரியேட் எ லிட்டில் ஸ்பேஸ் பிஃபோர் ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சின்ன சின்ன ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

0: ரொம்ப ஈஸிலி ஹைஜாக் ஆகிற ஒரு பீரியட் தான் இது. யோகாவில் அட்டென்ஷன் ப்ராக்டிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிகாஸ் யூ ஆர் ரிப்பீட்டட்லி நோட்டிஸிங் என் மைண்ட் எங்கெல்லாம் போச்சு, ப்ரீத், பாஸ்ட், ஃபியூச்சர், ஒரு தாட்டுக்கு போச்சு, இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிட்டு திரும்பி வர்றது. 2026 ரிவ்யூவில் சில ஸ்டடீஸ் யோகா ப்ராக்டிஸை இம்ப்ரூவ்ட் அட்டென்ஷன் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் சம் ஸ்டடீஸ் மைண்ட் வேண்டரிங் ரிடக்ஷனும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகெயின் ஸ்டடீஸ் ஹெட்ரஜீனியஸாக இருக்கும். ஸோ யோகானா ஃபோனை த்ரோன் பண்ணிடுன்னு சொல்கிறது எல்லாம் இல்லை, பட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது நம்ம அட்டென்ஷன் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண கற்றுக்கலாம். அதுதான் யோகாவோட ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சைட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோகாவை சுத்தப்பட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் பாட்டுக்கு அப்புறம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.
1: என்னடி கள்ள காட்டுற,

0: உங்க அம்மா பாரு எப்படி ஊருன்னு இருக்கு.
1: உங்க அப்பா மூஞ்சி பாத்துக்க அப்புறம் பேசு.
0: ஹே மாமா மாமா, இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: போடி

பாடியை நோட்டீஸ் பண்ணுங்க, பிரீத்தை நோட்டீஸ் பண்ணுங்க, மைண்ட் எங்க போகுதுன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, பர்ஃபெக்டா பண்ண வேண்டாம்னு ப்ரெஷர் எடுக்க வேண்டாம். யோகாவில் பிக்கெஸ்ட் காம்படிஷன் நெக்ஸ்ட் பர்சனோட இல்லை, நேற்று இருந்த உங்களோட தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் அவேர்னஸ் இருந்தால் போதும், அதுவே பெரிய சக்ஸஸ். ஸோ நாம் யார்கிட்டையும் போட்டி போடாமல் நம்மளுக்கு நம்மளே பெட்டர் ஆகிற ஒரு வேர்ஷன் எவ்ரிடே பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா இந்த சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். யோகான்னா பெரிய யோகாலாம் கிடையாது, உங்களால் முடிஞ்ச யோகாவை பண்ணி, முடிஞ்ச பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், இது அஹலி FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. യോഗാനാ ഇംപോസിബിൾ പോസ് ഇല്ലை, യോഗാനா இன்ஸ்டாகிராம்ல பெர்ஃபெக்ட் போட்டோ போடுறது இல்ல, யோகானா பாடியை லிசன் பண்ணுறது, பிரீத்தை நோட்டீஸ் பண்ணுறது, மைண்ட் அப்சர்வ் பண்ணுறது, சயின்ஸ் இன்னும் யோகா பிரெயினை எப்படி எஃபெக்ட் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ரிசர்ச் டெஃபினெட்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மைண்ட் ரொம்ப பிஸியாக இருந்தால் 5 minutes ஃபோனை சைடில் வச்சுட்டு ஒரு சிம்பிள் திங் ட்ரை பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ட்ரமேட்டிக்காக எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ப்ரீத் அண்ட் நோட்டீஸ், அவ்வளோதான். ஸோ நான் இவ்வளோ சொல்லும்போது எப்படி இருக்கு யோகான்னு கொஞ்சம் ட்ரை பண்ண ஆசையாக இருக்குன்னா, கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது யோகா கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அந்த சந்தோஷத்தை புரிஞ்சுக்கணுன்னா, உங்களை புரிஞ்சுக்கணுன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கணுன்னா, உங்களோட மனசை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, கண்டிப்பாக யோகா ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சந்தோஷப்பட்டு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இது ஆர்ஜி ஹீரோ அகல்யா எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். பபாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.